தினகருடு சாந்துடை தோச்சே தினமுலிந்த குருசலையனு சலிகாலி சுருக்கு வச்சே பொலமுலன் ரேடி குருட்டி வெண்ணலோன குப்பலன் ஊற்று காப்புரு கொந்துலெத்தி பதமுலன் பாடத்தொடகுதுரு ஜனபச்சேலகு முத்தியால சருளு கூர்ச்சி மெரப பண்டகு குங்கும மெருப்பு தாழ்ச்சி பந்தி பூவுல முகமு அல்லல்லந்த விப்பி மனகுருகம்புல தானிய சம்பதல நில்பி சரசுராலைனா

சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சங்கநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சங்கநாதா சுப்பிரமணியம்.